கொடுத்தார். ராகதே உகந்தாரி மகல்லானவா ஏ மனு லேக்கனா கஹியூ கர சீக்கு சுகாய் ரஹியூ அப்னீசி துர்மத தீனா டர ரஹாவ் மத மாயா கே பயூ பாவரு ஹர் ஜஸ் நெஹ உச்சர கர் பர் பஞ்ச ஜகத் கோ டஹக அப்னூ உதர் பர ஸ்வான் பூச ஜியோ ஹோயே நா சூதோ கஹியோ நா கான தர கஹோ நானக பஜ ராம நாம நித் ஜாஹ தே காஜ சர தேவ கந்தாரி மஹல்லா நவா சப கிச ஜீவத் கோ விவஹார் மாத பிதா பாயி சுத் பந்தப் ஹர் புன் கிரஹ கீ நார் ரஹாவ் தன் தே பிராண ஹோ ஜப நியாரி தீர்த் பிரேத் புகார் ஆத கரி கூ நஹ ராக்ஷ ਘਰ ਤੇ ਦੇਤ ਨਿਕਾਰ ਮ੍ਰਿਗ ਤ੍ਰਿਸ਼ਨਾ ਜਿਉ ਜਗ ਰਚਨਾ ਯਹ ਦੇਖੋ ਹਿਰਦੈ ਵਿਚਾਰ ਕਹੋ ਨਾਨਕ ਭਜ ਰਾਮ ਨਾਮ ਨਿਤ ਜਾਂ ਤੇ ਹੋਤ ਉਧਾਰ ਦੇਵ ਗੰਧਾਰੀ ਮਹੱਲਾ ਨੌਵਾਂ ਜਗਤ ਮੈਂ